Cross-Turie à l'Oriental. C'est parti, bébé. اشتحى يا زينة ديري لتاي سا سي بون سا Bienvenue sur Radio Système à l'Oriental.